கத் கத் கட்டக்கு தான் கத் தகின் கத் தாளன தட் தாள கத் கதின் கெந்த நகின் தட் தகின் தட் தகின் தட் தகின் தட் தான் தா தென் நகக தென் நதா தா.